0: குரு அங்கதி கீர்த்தனை கும்பியாரே குருஜி பீடி விசாரியா
1: கே ஹாத் கே நாம் விசாரே